சரி, நேற்றுக்கு நாள் சாப்பிட்ட வேண்டிய உருளை நாகப்பழம் உருளமே மின்னி கொண்டேட்டோம் அல்லா இல்லை பிள்ளை யோசனை உள்ளாகிய சொல்லிட்டு கொண்டேக்கு என்னமையும் சீட்டகையில் நுகர் இல்லைங்க எனக்கு மிதமான மிசவும் உள்ளமே உட்காந்துங்க ஆகி திட்டேன் ஒன்று பற்றினி பள்ளி நேரத்தோ தச்சிலி தச்சுக்கலாசு நேரத்தினு பிளஸ் ஃபைவ் அப்போ உள்ளாங்க நல்ல கையில்லாத்தோ தச்சுக்குன்னு மிஷின் ஒன்று வந்து ஹாப்பி ஹை டோனி ஒன் டீன் சரிங்க டை டென் ஃபோர்டி ஹை டைட் உள் சரி நேரத்தின் த்ரீ எயிட்டீன் லோ டைட் டீன் சரி நேரத்து ஒன்று இலவன் தேர்ட்டீன்